0: வேதிக்கேடு நம்ம தும்பதிக்கு கபித்தே நதிவாரி போனாரு ஸ்ரீ பிரசன்னா சச்சரிப்பேட்டை கார்கள தாலூக்குத சச்சரிப்பேட்டை புதர நம்ம மாத்திரல கேண்டினோக்கலும் மேறு சச்சரிப்பேட்டை வாசாயித்தன தண்டல வில்மன் வலயத வி ஃபோர் சேனல் ஒக்க விஜய கர்நாடக தினபத்திரிக்கைத வரதிகாரராது தன்ன கச்சோனு நிர்வாணை மல்தோ நிப்புனாரு சுட்டுக்கு கவன ரச்சனை மேர்ன விசேஷ ஹவியாச தினபத்திரிகையிலிடு நிரந்தரவாது மேர்ன சுட்டுக்கு கவனோலோ வரந்திப்புவா ஹனிபித்தனை பண்புனா சுட்டுக்கு கவன சங்கலனத உருவாது புடுகடைத பொருள் தோத்தோடு கார்கள தாலூக்குத வில்மன் ஹோபளித கன்னட சாகித்ய பரிஷத்திடு சதசியாது பின்னி வினந்திப்புனாரு முன்கூறு கடந்தல லயன்ஸ் கிளப் த மாஜி அத்தியராது சமாஜமுகி சிந்தனை ஒருட்டு தன் ஜீவனு சாகுசாவினர் மேரு ஈ பொறுத்தோடு பனி கவிதையிலோ பண்புனச்சின கவிதை குச்சில் ஒட்டுகோ நம்ம ஜொத்தையா வந்துள்ளேரு
1: மதுர மனசுக்கு மந்தாரதாசர மதுரத மனசுக்கு மந்தாரதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர பரித்த இல்லதாக அப்பதில்லதே ஆசர பரித்தில்லதாக அப்பதில்லதே ஆசர ஆண்ட இத்தத செல்லிக்கு ஆண்டா இத்தத செல்லிக்கு பஜே பொக்க மந்திரே ஆசர
0: தும்புத அச்சடு ஏ வேதிக்கேடு கவிதேனு போட்டோன்னாரு பிஏ பதவிதர துளு பாஷடு டிப்ளமோனு மல்தினாரு துளு கன்னட பாஷத லேக்கி ஆத்தினாரு கதை கவன பிரபந்தலு மெரன பெதுபேத்த பத்திரிகைடு பிரகட ஆத்தண்டு அஞ்சனே ஆகாஷவாணியில பிரகட ஆத்தினவு சத்யா புஷா நங்கு துளுவெரைகு மாத்திரைகள பெருமை அப்புனச்சின உஞ்சி விசார உண்டு வந்துள்ள மெரன துளு கத்தை ஒயிலு உந்து தெலுங்கு பாஷைக்கு அனுவாத ஆத்தண்டு வஷஹ துளு பாஷத உஞ்சி கத்தை தெலுங்கு பாஷைக்கு அனுவாத அப்புனவு வாமல்ல விசேஷ துளு சாகித்ய அகாடமித கதா ஸ்பர்தேடு புக்க லேக்கீர சங்கத விமர்சா ஸ்பர்தேடு சுருத்தைய நாமனு படுத்தினச்சின மல்ல விசார துளுவ பாஷேடு பதமந்த மல்பொடு பண்புனே நெத்த பகெட்டு சுருத்த பிரயத்னம் மல்தது பத்திரிகைலிடு குறந்துள்ளேரு துளு ஐசிரி பொக்க கரவழி லேக்கீரு பொக்க வாசக்கீர சங்கத காரியக்காரி சமிதித சதசியாது பெண்ணி பெனந்துள்ளேரு பௌஷஹ ஈத்து மாத்த விசேஷ சம்பொழிக மல்தின மெரேன புதரியான பண்டிஜி நிகுல் மாத்திரல காத்தொந்துள்ளாரு பேத்தேர்ல ஸ்ரீமதி யசோதா மோகன் அரேன கவிதை ஒவ்வொந்து கேண்ட இல்லு காத்தொந்துண்டு
2: என்ன கவிதை புதரு இல்லு காத்தொந்துண்டு கத்தலே கரதிஜி மர புதில் பஜிரு மஸ்க் மாஜிதிஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதேட்டு பொல்பாத்துண்டு கத்தலே கரதிஜி மர புதில் பஜிரு மஸ்க் மாஜிதிஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதெட்டு பொல்பாத்துண்டு அடுப்பில்ல திக்கெலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதலு சிறிஜூவ தப்பே குடும்ப தாங்குன தேவத்தே அடுப்பில்ல திக்கெலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதலு சிறிஜூவ தப்பே குடும்ப தாங்குன தேவத்தே நெல ஜாலு கஜவும் தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி நெல ஜாலு கஜவு தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி அர கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன இல்லு தூவந்தே உண்டு சீர சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜத கொந்து பாக்கிலுக்கு மணி மம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி இல்லு தூவந்தே உண்டு சீர சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜத கொந்து பாக்கிலுக்கு மணி மம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சொய்புடொஞ்சே சவாலு ஏப்பயத்வலு எஞ்ச உப்புவலு தாயே கடைசியலு கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சொய்புடொஞ்சே சவாலு ஏப்பயத்வலு எஞ்ச உப்புவலு ದಾಯ ಕಡೆಸಿಯಲು ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿತಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಿಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲದ ದಿಗಿನಗ ಎಲ್ಲದ ದಿಗಿನದ ತೆರನಗ ಕುಂದುಕನವಂದೆ ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿದಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲದ ದಿಗನದ ತೆರನಗು ಕುಂದುಕನವಂದೆ ಕಂಟೆ ಲೆಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತೊಂದೇ ಉಂಡು ಉಡಲುರುಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರುಡೆ ಪಿರ ಬರುವಲ ಸಿರಿ ಜೀವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗಜ್ಜಿ ಗೌರಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತೊಡು ಎಚ್ಚಿಡಾವಡು ಕಂಟೆ ಲಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತೊಂದೇ ಉಂಡು ಉಡಲುರುಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರಡೆ ಪಿರಬರಡು ಸಿರಿಜೂವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗೌಜಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರುನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತದ ಎಚ್ಚಿಡಾವಡು ಇಲ್ಲು ಕಾತೊಂದುಂಡು ನನಲ ನನ